ஓட்டுங்காம் காலேஜ் ஹோது இப் கேண்டிடேட்ஸ் நெங்கேஸ்கனு த ஆப்ஜெக்ஷன் நே மட்னம் மெரிட் லிஸ்ட் ந சப்மிட் தென்னு நெல்லுங்கேல்ங்கம் இமெயில் ALC அட்மிஷன் 2026@gmail.com நான் ஒரே குப்த சேம் மின்னால் அங்கு சுலாய்ச்சிங்கே நான் கீதிடன் கினேத்தி நேர் ஆஃபீஸ் ங்கம் காலேஜ் லமக்தேன்ங்கம் அண்டமான் லா காலேஜ் அங்கி மின் காத்திலோனே हवे कानूब एप्लीकेशन यिप कैंडिडेट्स तो हो केला एन ब्लॉक टेक्नोलॉजी मैनेजर हेक असिस्टेंट टेक्नोलॉजी मैनेजर अंडर गम एग्रीकल्चर टेक्नोलॉजी मैनेजमेंट एजेंसी इन गम निकोबार डिस्ट्रिक्ट नेट नुन मिने पोस्ट इन गम ब्लॉक टेक्नोलॉजी मैनेजर गच तफूल मिने पोस्ट इन गम असिस्टेंट टेक्नोलॉजी मैनेजर यिप कैंडिडेट्स तो हो ग्रेजुएट हेक पोस्ट ग्रेजुएट इन गम एग्रीकल्चर हेक तो हो skill experience when in ngam computer na to ha tani samyu in lahen minimum na net samyu experience nei related ngam agriculture activities contractual nun mine vacancies yip candidates to fill the application then nine mine post len an ngam format ngam application form in a no paste up the hang passport size photo re na the holuran the nup self attested copies nup certificates na rokhare nala el office kam assistant director agriculture iparka village ikar nikbar no submit to an application form to kunen to the fenanai samir je the ip candidates mine application form no ure ko prane minala bokus chinge tan kanara na ta ful no kuiten kine te ஹோய் தாங்கி தரஹே தரன் மின ஜோங்கி மகாவட்கரன் லக்ஹோய் நகுன் பனாம் ஹி ngam chung mb north passage nichu little andaman hurich italuyanga nai minit na taful kan ro tala puhina lakna phonics page ti machawan he hurich ida hengai ro ta saka manara ang little andaman nahawan nichu sri vijayapuram MB Sentinel Juliet Andaman Karnikuba Jawra Teresa Kachalnan Kavri Makachwa Ta Afra Bay Altala Kare Hurich Nichu Campbell Bay Ita Satkin Ro Hurich Tala Puhin Lukne Head Over Achawan Min Ip Tanet Sin Alahango Chinget Ita Machu Terkin Ro Tahadam Narang Campbell Bay Hekan Minasuk Afra Bay Makachwa Nan Kavri Kachal Teresa Jawra Karnikuba Talidil Andaman Altala Kare Nahawan Nichu Sri Vijayapuram MB Kalikat Asun ngenda min nang chu Little Andaman Iptasem min alahango chulai jinget Ita maju terkenyro tahatam nilatnya herdova Ngachawan min Iptakauksin alahango chinget Ita hever kenyro telapu hinerang Little Andaman Nahawan nichu Sri Vijayapuram Anu anunne min katalon hi Ingi harap

இன்று உங்களுடன் நான் அனிதா. 438.6 மீட்டர் 684 கிலோவாட்ஸ் மத்திய அலைவரிசையில் எனது ஒளிபரப்பை தினமும் மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இன்று பராபவ ஆண்டு ஆனி திங்கள் 24ஆம் நாள் ஜூலை மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. நேயர்களே, இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், வானிலை அறிக்கை, கப்பல் போக்குவரத்து தகவல்கள், அறிவிப்புகள், சிந்தனை மற்றும் இளங்காற்று வீசுதே ஆகியன ஒளி உலா வரும். முதலில் குரல் அமுதம். பொறிவாயில் 5 வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வர். பொருள்: மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 பொறி

வழி பிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றார் நெடுங்காலம் வாழ்வர். மீண்டும் குரல். பொறிவாயில் ஐந்து வித்தன் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வர். குரல் எண் 6, அதிகாரம் கடவுள் வாழ்த்து.

தகவல் நேரம். வானிலை அறிக்கை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பொறுத்தவரையில் லேசான மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், மேலும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து தகவல்கள். ஃபோனிக்ஸ்பே துறைமுகத்திலிருந்து எம்வி ஜாலிபாய் காலை 6 மணிக்கு லாங் ஐலண்ட் மற்றும் சொராதீப் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் நண்பகல் 12 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் செல்லும். எம்வி கமட்டா காலை 6:15 சகிதீப் செல்லும். பின்பு இக்கப்பல் காலை 8:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் பயணிக்க உள்ளது. எம்வி ராணிலட்சுமி காலை 6:15 சொராதீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சொராதீப்பிலிருந்து காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ஸ்ட்ரைட் ஐலண்ட் காலை 11 மணிக்கு சகிதீப் செல்லும். பின்பு பகல் 1 மணிக்கு சொராதீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்தடையும். எம்வி ரங்கத் காலை 11:30 மணிக்கு சொராதீப் செல்லும். அங்கிருந்து பிற்பகல் 2 மணிக்கு சகிதீப் செல்லும். பிறகு இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 3:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் செல்லவிருக்கிறது. எம்பி கமட்டா பிற்பகல் 2:30 மணிக்கு சகிதீப் பயணிக்கும். பிறகு சகிதீப்பிலிருந்து மாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பாரட்டாங் மாலை 5 மணிக்கு சொராதீப் செல்லும். சொராதீப்பிலிருந்து மறுநாள் காலை 5:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்தடையும். தகவல் நேரம் கேட்டீர்கள்.

பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா என்பது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் வளர்ச்சிக்காக இந்திய அரசால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டம். இது குறுந்தொழில் மேம்பாட்டு மற்றும் மறுநிதி நிறுவனம் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. முத்ரா வங்கி என்பது ஒரு தனிப்பட்ட வங்கி அல்ல, இது ஒரு அரசின் திட்டமாகும். இது அனைத்து வங்கிகளின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. இது முற்றிலும் குறுந்தொழில் மேம்பாட்டிற்காக இந்திய அரசால் நிறுவப்பட்ட ஒரு புதிய திட்டமாகும். தனியார் குறுந்தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான நிதியினை வழங்குவது இதன் முக்கிய பணியாகும். 2015-2016 நிதியாண்டில் சுமார் 1.5 கோடி நிறுவனங்களுக்கு இத்திட்டத்தில் கடன் வழங்கியுள்ளனர். இத்திட்டத்தில் பயன்பெற நீங்கள் செய்ய வேண்டியவை, உங்கள் அருகில் உள்ள கிளைகளுக்கு சென்று விண்ணப்ப படிவம் பெறலாம். மேலும் PMMY என்ற இணையத்தின் மூலமாகவும் உங்கள் வங்கிகளுக்கு ஏற்ப விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்யலாம். வயது வரம்பு 18 வயது முடிந்திருக்க வேண்டும். இத்திட்டத்தில் 3 பிரிவுகளில் கடன் பெறலாம். அதற்கான தகுதியை வங்கி மேலாளர் முடிவு செய்வார். இத்திட்டத்தில் எந்தவித அரசு மானியமும் கிடையாது. இது முழுக்க முழுக்க தொழில் கடன் திட்டமாகும். இந்த வகை கடனுக்கு 12% வரை வட்டி நிர்ணயிக்கப்படும். நீங்கள் வாங்கும் கடனை 5 வருடம் வரை திருப்பி செலுத்தலாம். இந்த கடனை பெற எந்தவித சொத்து பிணையம், செக்யூரிட்டி மற்றும் தனிநபர் ஜாமீன் தேவையில்லை. 10 லட்சம் வரை கடன் பெறலாம். அருகிலுள்ள வங்கிகளில் இதற்கான விண்ணப்பங்கள்

கிடைக்கும். விண்ணப்பத்தில் கீழ்கண்ட விவரங்கள் அவசியம் நிரப்பப்பட வேண்டும்: அடையாளச் சான்று, வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, ஆதார் கார்டு அட்டை, பாஸ்போர்ட், இருப்பிடச் சான்று, லேட்டஸ்ட் தொலைபேசி ரசீது, மின்சார கட்டண ரசீது, வீட்டு வரி ரசீது, லேட்டஸ்ட் புகைப்படம், இயந்திரம் மற்றும் இதர உபகரணங்கள் வாங்குவதற்கான ரசீது, சப்ளையர் விவரங்கள், தொழிற்சாலை இருக்கும் இடம் மற்றும் லைசன்ஸ், ஜாதி சான்று ஆகியன ஆகும். மேற்கண்ட உரிய சான்றினை கொண்டு வங்கியில் பணம் பெறலாம். முத்ரா கடன் கிடைத்தவுடன் பயனாளிகளுக்கு அதற்கான முத்ரா அட்டை வழங்கப்படும். இந்த அட்டையை மூலப்பொருட்கள் வாங்கும் போது கிரெடிட் கார்டு போல பயன்படுத்தலாம். இந்த கார்டு மூலமாக கடன் தொகையில் 10% அதிகபட்சம் ரூபாய் 10,000 வரை பயன்படுத்தலாம். நேர்களே, தொடர்வது இளங்காற்று வீசுது. இளங்காற்று வீசுதே நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா இசையமைத்த பாடல்களை கேட்கலாம்.

கே ரங்கராஜ் இயக்கத்தில் முரளி, நளினி, சத்யராஜ் ஆகியோரின் நடிப்பில், இசைஞானி இளையராஜா இசையமைப்பில் வெளிவந்த கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து இசைஞானி குரலில் கேட்கலாம். துள்ளி எழுந்தது பாட்டு, சின்ன குயிலிசை கேட்டு, சந்த வரிகளை போட்டு சொல்லிக் கொடுத்தது காற்று.

மனோஜ்குமார் இயக்கத்தில் ராம்கி, சீதா, நிரோஜா, நாசர் ஆகியோரின் நடிப்பில் இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையமைப்பில் வெளிவந்த மருதுபாண்டி என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களின் குரலில் சிங்கார செல்வங்களே, தென்பாண்டி முத்துக்களே, மருதுபாண்டி பாட்டை கேளு, மலைபோல் துன்பம் பனிபோல் தீரும் என்ற பாடலை கேட்கலாம்.

நேயர்களை, நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருப்பது இளங்காற்று வீசுதே நிகழ்ச்சி. சிவச்சந்திரன் இயக்கத்தில், எஸ் கே சங்கரலிங்கம் தயாரிப்பில், பிரபு, ராதா, லட்சுமி, சிவச்சந்திரன் மற்றும் எஸ் எஸ் சந்திரன் நடிப்பில், இசைஞானி இளையராஜா இசையமைப்பில், இளையராஜா குரலில் வெளியான என்னுயிர் கண்ணம்மா என்ற திரைப்படத்திலிருந்து, பூம்பாறையில் பொட்டு வைத்த பூங்குருவி, வீம்பாகத்தான் சேர்ந்ததொரு அன்குருவி என்ற மனதுக்கு இதமான பாடலை கேட்கலாம்.

நேயர்களே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து பி வாசு இயக்கத்தில் ஜி தியாகராஜன் தயாரிப்பில் ரஜினிகாந்த், கௌதமி, விஜயகுமார், ராதா ரவி போன்ற திரைப்பட்டாளம் இணைந்து நடித்து இசைஞானி இளையராஜா இசையமைப்பில் வெளியான பணக்காரன் திரைப்படத்திலிருந்து மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான், மனசை பார்த்துதான் வாழ்வை மாத்துவான் என்ற பாடலை கேட்கலாம்.

இத்துடன் தமிழமுதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை என்ன ஆகும் என்ற பயத்தை விட இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணமே வாழ்க்கையை உயர்த்தும் என்ற சிந்தனை வரிகளுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அனிதா. வணக்கம் நேயர்களே.